ஹலோ, வணக்கம் டியர்ஸ். போன ஜூலை 9th அன்னைக்கு 60th பர்த்டே செலிப்ரேட் பண்ண நம்ம ஃபேவரேட் சிங்கர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் சிங்கர், கர்நாடிக் வோக்கலிஸ்ட் அண்ட் தமிழ் பிளேபேக் சிங்கர், எஸ் த ஒன் அண்ட் ஆன்லி பி உன்னிகிருஷ்ணன். பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடின பாடல்கள் தான் இன்னைக்கு இசை தென்றல்ல. So welcome to Isai Tendril. Isai Tendril la innikku unga kuda join pandrathu naan daanga ungal RJ Aruna.

பாடின முதல் பாட்டுக்கே நேஷனல் அவார்டு வாங்கினவர் தான் பி உன்னிகிருஷ்ணன். அதுவும் தமிழ்லேயே பெஸ்ட் பிளேபேக் மெயில் சிங்கருக்கான முதல் நேஷனல் அவார்டு வாங்கினவர் தான் இவர். 1995 காதலன் படத்தில் ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண என்னவளேங்கிற பாடல் இன்னைக்கு வரைக்கும் மியூசிக் லவர்ஸோடைய லிஸ்டில் முதல் இடங்களில் இருக்கு. உன்னிகிருஷ்ணன் அவருடைய வாய்ஸ் மாதிரி கேரக்டரும் ரொம்ப ஸ்வீட் அண்ட் கியூட். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இவர் வந்து ஹைலி டிசிப்ளினான ஒரு சிங்கர் கூட.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பி உன்னிகிருஷ்ணன் ஸ்பெஷல் இசை தென்றல். நம்ம பாலக்காட்டில் பிறந்த பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பேசிக்கலி மலையாளி தான். இவர் வந்து சென்னையில் செட்டில்டாக இருக்கார். உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும் தான். அதில் அவர் பொண்ணு உத்தரா உன்னிகிருஷ்ணன் சின்ன வயசுலேயே தமிழ் பிளேபேக் சிங்கராக அறிமுகமானார். இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உத்தரா உன்னிகிருஷ்ணனோடைய முதல் சாங் சைவம் படத்தில் வர அழகே அழகேங்கிற பாடல். இந்த பாடலுக்கு உத்தராவுக்கு பெஸ்ட் சிங்கருக்கான நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, அப்பா மாதிரியே பொண்ணும் முதல் பாடலுக்கே நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டார். இது யாருக்கும் அமையாது. அப்பாவும் பொண்ணும் டேலண்டட் அண்ட் பிளஸ்டு சிங்கர்ஸ்.

நியூ மியூசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றவர் தான் உன்னிகிருஷ்ணன். ட்ரிவாண்ட்ரத்தில் கர்நாடிக் வோக்கல் வித் ஜாஸ் ஃபியூஷன் கான்சர்ட் பண்ணியிருக்காரு நம்ம உன்னிகிருஷ்ணன். இந்த ஷோ வந்து மிகப்பெரிய ஹிட். இந்த மாதிரி நியூ மியூசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ரசிகர் உள்ளத்தை கவர்ந்திருக்காரு நம்ம உன்னிகிருஷ்ணன். இந்த ப்ரோக்ராமில் இவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணது நியூயார்க் பேஸ்டான எலி யாமன் ஜாஸ் குவார்டட்டும் ஃபேமஸ் பியானிஸ்டான அனில் ஸ்ரீனிவாசனும் தான். மெலடி ஆகட்டும் கிளாசிக்கல் ஆகட்டும், மனசுக்குள்ள நிறைஞ்சு நிற்கிற ஃபீல் தான் எப்போதும் உன்னிகிருஷ்ணன் பாடல்களுக்கு.